0: ஆஸ்திரேலியாவின் பாந்தர பகை
1: FM.LK
2: நெட்வின் சிந்து அஹனாத்ரே ஹித சனசன சிந்து அஹன்னத் ஒப கேமதினம் www.livefm.lk சைட் கடகிகிங் கலாசிக் ரேடியோ செலக்ட் கரன்ன கலாசிக் ரேடியோ திசவன ரெந்துனு ஹதவதே ஸ்பர்ஷய ஒப ஆதரே கரன கலாசிக் ரேடியோ ரேடியோ கார்டன் டியூனின் ரேடியோ FM என ஆப் ஹரஹா வகேம தவத் வெப் அடவி கணனாவக் கொசே ஸ்ரவணய கல ஹகி

0: இசக்கை வினாடி 45.lk
1: திவுல பிட்டியட்ட, கமுரு பிட்டியட்ட, நாவல பிட்டியட்ட, கல் பிட்டியட்ட. www.livefm.lk

0: வேளாவ ராத்திரி ஆட்டாயி
1: liveFM.lk
2: வேஹசன் நிவன ரித்மய www.liveFM.lk